حجيجي جيجي سي توا لا با دون لو نوار اتون ليس موا تي ريغاردي مي تي بلير تي بلير جيجي سا نا با ايتي لا با اي الور Et alors, qu'est-ce qu'ils comprennent, ces Américains, à part le rock et le twist, hein? Ma Gigi, qu'est-ce que tu croyais? Devenir comme ça, Gigi l'Americano? Et invece non, tu es Giuseppe, Fabrizio, Luca Santini, et tu es napolitain. Écoute. Giorgio s'est mis à la guitare.